0: அதி அவ்வோ இராத குரவியா மெனுவி ஏவுரென்னக்கம் ஹந்தானென்னு குரவேனது எக்கலாங்கை மீசக்கும் எக்கலாங்கே பிர்வத்துவே தக்வாவெரும் ஹக்கு வெகிம்வா அதி கியமங்கெங் அழுண்ட ஃபாஃபத ஃபுஸ்ஸம்கே வெரி ரஸ்கலாங்கே
1: திவெஹி எஃப்எம் திவெஹி நாயக்கு நுமதிய எகெம் மெகஹர்ட்ஸ்

0: அத்தனைக்கு ருபியா ஏத கொல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவும் ஏடிவியும் ஹோதம்
1: මොදි හැකෙ මෙගහට් දිවහි FM අබදුවස් එම් මෙගාතුකා

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாதிய நுமுக அபதுஸ்
1: This goes out to my mom.